0: ஆயிடும்ங்களா
1: வயசாடலாம்யா கிரிஞ்சு
0: உங்களை அது தேவை எல்லாம் ஆயிடுங்களா
1: இது மாதிரி கிரிஞ்சு.